0: ஹீவனிமி ஹம தள வே அங்கே நோக்கன் தக்காதேகனோனி கதை சைஸ் நோவானே எம்மே ரங்களோ காலேகே ஃபிரிமிஹாகே ஃபோனா ஹதியாய் மி ஃபோனுவாலி வாட் நோ நோ நோ அஹமதுகே ஃபோனா அஹமது ஃபோனு அஹமது கோ பாபா
1: மிஷ் கீன விஃபதீரி ஹாத ஹாசிஃபா கம்பி கோஸ்வி தணிக்கா கீன வி ஹாத ஃபாடகத்தி ஹுரி
0: மீ ஏஹி அனே ஹாமத ஃபாஹனனி குன்னம் வைரா ஹாமத லானிச்சி நக மீ அவசர் வாலாகே உணனிக்கோ தொருக ஃபாஜே ஹுனி
1: மிஷ்கா தங்கோளை பலையாகிங் உளை பல தக்க பல ஃபயக்கம் வித மிதா இசைந்த பல இசைந்தே அஹரங் அண்ணான ஃபென்தட்டிங் இஃபேகிங்கி
0: அனிக்கா அணி ஃபோட்டோனு ஃபோனு வியாரங்கள் அனிக்கா டிலிட் குறைவனு பாண்ணா
1: மிஷ்கியாரிக்கு புணவெண்ணு பலையாகிங் உளேசே மானு பலையத்தி உளனி திஹிங் உளனிக்கும் அணியாய் வெஜ்ஜி அம்மா தேரையண்ணு பலையாகிங் உளேதீங்கே அஹரங்க ஃபோனு தோமியோதி தீபல
0: ஃபோனு
1: ஆரங்க பாடினங்கே

0: சனா சனா, அட ப்ளீஸ் ஃபோன் உனக்கு ஆபத சனா.
1: மாஃப் கிருபா, திகுள் வரணம்பரும் நிவகுத் ஜவாப் என்னுடு சாகுளு காலத்தா.
0: ஏ மெசேஜ் குறி எமிஹா டைம்ஸ் அப் வகுட்டு ஹமவி ஆன மிஹாரு மிஹார தெவெங்குதி ஹெத்திய வசாஸ் ப்ளீஸ் மிவகுத்து மிகுத்த கபுல் குறே வாங்கனே பேதேன. திகுவிஸ் ஓகே மிஃபாரதே திகுவிஸ் கபூல் குரானி எம்மே ரங்கடு லொகேஷன் மிஃபோனுவனி பேசாஹி ஃபேகிங் எத்தனங் ஆதே நூக்குதாகி காரேங் ஒன்னானி ஏ காருகே டிக்கி அல்லா ஃபதே காருகே நம்பர் கீ மீ ஓகே
2: Five, 28 yards, maybe 30 from goal. It's a fair way out. Dominic Szoboszlai. Oh, it's a gem! It is a gem! Dominic Szoboszlai lands the
3: first... Miss? What are
0: you doing? I... I... I'm going to be a little bit of a...
2: And it matters. It's a goal that matters. It's a win that matters. And that's that. For Chelsea, a win...
3: Tapas libichi. Message kollambi.
0: மெசேஜ் குறனே அனிக் கைனபா. ஓ நோ, சுகுரியா ஹேத்தி ஆஃப் அஸ் ஹாஸ் லிபிஜ் பாக்கி ஃபன்சவிஸ் ஹாஸ் அவாங் அமஜ சாலா மிஃபாரு லிபேனி பாரகடீரோ அழி மீ கீனே பெகே முழே மீ எத்தா ஹீவணி அணிக்காவிஸ் போட்டோயே பொணுவாதம் வீஹின் கலேகே பிரிமி ஹாயா கொத்தன் ஹதானம் ஆன வகுத்து கொளுத்தி வெரி குட் எக்கமகு வகுத்து கொரியத்தானி அழு மிகம சகாமத் எப்பிஸ் நோவியன்னும் எக்கமகு தெங்கு இனித்த மிகாரும் மிகாரானிக்கா வன்சவிசா சுருவியா ஹோதானி கொந்தாகத்தானி அமதாதும் கீனே லாரி ஹோதானே அரி முயவேதானே

0: ማஷாஅல்லாஹ் வரர் ஜீதி
1: ஷுக்ரியா
0: க மிஹாதன மாயா லிபுன் எம்மே பொடு காமியாபகி
1: மிஹாதன அளுகண்ட ஃபா கொல்லவே கொது கலிபுன் எம்மே பொடு காமியாபியகி அதொள ஃபெம்வருக முபாரத்தகுன் தேஹஸ் தேவிஸ் வனஹரு முளி முபாரத்தும் அளுகண்ட லிபுன் திம்வன அதி ரஷு கவுன்சில் முபாரத்தகுன் வஸ் வனதகின் ஹாசில் குரவும்
0: மர்ஹபா எங்கே திஹுரிஹா காமியாபியக திகுதே இதுர் ஹரகத்து கவுளமும் கியம வகுது பஹலனி கீன
1: அழுகணு ஃபுரதமஸ்கமெத்தனி ஃபருது ஃபஸ்னமாதா தென் தாவலே தையாருக்கும் ஏ இக்கோத்தம் அமலு குரணி இத்துரு ஹரக்காத்தம் அழுகண்டு அத்துராலனி ஹம ஃபஸ்னமாது வஷாகே
0: தென் மதஹக்கியாவாக ஸ்வாகுரிமன்னு கீனே அஸ்லு மதஹக்கிய மஷாவுகு ஃபெதுனி
1: குடே சுரே வர லவக்கியாஹெதின் தென் ஏறு சுரே மதஹக்கியா ஹிவஸ்வி
0: வாக்கி ஹாச மதஹக்கியும் தெரங்க பஹோஜிதா
1: லப்பா ராயா
0: வாணனு ப்ரோக்ராம்க மதஹெவஸ் கியால் குட தங்கடவே சோகே வாணு மாய கவுன்சில் முபாரத்தில் கீமனு வர்றீட்டு மதஹே ஏகன் தங்கள் கியாலுவா